0: கல்ல பத்தி யார் இவ்வளவு சேர்த்தேன் இவ்வளவு சொன்னேன் பையன் பையகல்ல அவ்வளவு கேட்ட சொன்ன உம் தானி கூர்த்தி அக்சசியம் தானிய கூர்த்தி பிரியார் பண்டாக்கலேக்கர் யா அல்முத் இருக்கான் வேர் மார்விய தடியர தால் இப்பகு என்பவார் இயற தால் இறைக்கலட்சியம் என்றான்
1: Pai Ranki Tani Sofi. Ja, Tani. Dank je, Tani. Tani met een mooie dag. He. Goed, gaan Tani, tot ziens. 9 minuutje over 9, kom ons loer gewoon aan ons boodskapies wat ingekom het. Goeiemôre, goeie wense mense aan Dani Koers op jou verjaarsdag. Dank ons God vir jou lewe, mag die jare vorentoe voorspoedig wees. Godheid en guns, Morkels Jons Andersens van Walvis Bay. Goeiemôre Ingrid, baie mooi musiek wat jy deesdae speel. Baie dankie Kova Adams van Windhoek. Ek bedoel soos Angelo se tipe musiek, baie mooi. Baie dankie Kova. Ja nee, is lekker vir ons om dit te doen. Ja, nee, die boodskapie was nou ook van gister van Johanna. Johanna, ons waardeer, dankie vir die terugvoer. En ja, ons waardeer het. Kom ons kyk gaan na ons ander boodskapies. Die lyn is oop, jy is meer as welkom om in te skakel om dan die boodskapie deur te gee of oor te dra eerder. Nou, hierdie lyn wat nou so klein bykie. Het tyd, nee, daar is nou nog nie op hierdie boodskapie lyn, die SMS lyn, is daar nog niks boodskapies nie, ons luisteraars is ook stil vanoggend, so as jy deurkom, moet nie klaar dat jy gesukkel het nie, want ons lyn is op hierdie stadium oop, en daar is nie iemand wat inskakel nie, so ja, kom ons luister dan na musiek.